0: இது தக்குகிறான். பைக் போன மரி இது நிஜமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரம்.
1: Therefore, it should ascend and reach and gradually slow down.
0: இதுக்கு ஸ்பெல்லிங் உண்டாது.
1: It is a spelling.
0: G-O-D பெற்ற God அண்டுன்னாம்.
1: If the spelling is G-O-D, God.
0: அதே விதமான ஓம்குரு அகார உக்கார மக்காரம் சேர்த்து ஓம்காரம் அயிப்புரிந்து.
1: Similarly, the three letters, அகார உக்கார மக்கார, is ஓம்கார.
0: ஸ்பெல்லிங் நேர்ச்சுக்கோட்டானுக்கு இந்த ஓம்காரம்லோ பிரயத்தம் செய்யக்கூடாது.
1: So we should not make an effort to pick up the spelling.
0: ఓంకారంలో స్పెలింగుల కోసం అని పేస్తుంటారు. ఇది కాదు ఓంకారము.
1: ఇఫ్ దే డూ ఇట్ ఆ ఊమా రిడిక్యులస్లీ ఇట్స్ నాట్ ఓంకారా.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஜெய சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்